0: தாத்தா
1: டிடி கருத்துக்கு தாக்கு தாதா டிடி கருத்துக்கு தாக்கு தாதா டிடி கருத்துக்கு தாக்கு தாதா தாதி கெனெட்டா கருது நத்துக்கு தக்கு தா தக்கு கருது நாதா தானா நானா நானா நானா நானா டிடி கருத்துக்கு தாக்கு தா Avant c'était le bon temps, avant c'était quand? À l'époque où ton grand-père trimait dans les champs, quand on labourait la terre de l'aurore au couchant, congelé dans les chaumières, sans chaudière, sans lumière, et se lavait à la